தத்து முரளிக்கு துணுசுனு ஆயிடாதே ஆயிடாதே ஜமுனக்கு தட்டுப்பர் ஜமுனக்கு தட்டுப்பர் நீரத்த கரத்த ஊட்ட நீரத்த கரத்த ஊட்ட ஹீரத்த பீரத்த ஊட்ட ஹீரத்த பீரத்த ஐசி சந்திர தப்பன் திகிதிகி நாதிகிதிகி நாதிகிதிகி திகிதிகி தோதிகிதிகி தோதிகிதிகி ராம் தத்த தை தத்த தை ராம் தத்த தை தத்த தை ராம் தத்த தை தத்த தை.